அதுண்டு பர்டேஸ் லமர்ஜனலோங் பென் ஹரிஹரன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி லப்பென் சங்கர் மகாதேவன தும்பென் கிலுனலுன் அர்ஜுவிக்ஸ் நங் ஆளுநலாம் தே ஐ லவ் மை இந்தியா.